0: 来，公公们，上。喏喏，他们上，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上海秀呢？喏喏，上 ba ge gi tum la chira dang ge ten du la sha ba ti du nang ge ta wa ta si la ni se ge nung ji ge lya ji lya so yong la bi ji la
1: le se lo lo ta che na la
0: jin di da ji da ge ba ji ti tong ge ta zu xiong xiang le ge tong zu xue ba da ge bu zu da a ma chok chu ne zi ba yu ti ge xue ba ga ni pen ji yong la bi ge la
1: no la a
0: jin ne ting zu tong kang ga du ge we xi ni nang xi ye ba da ge zong bu de xi bin zu le bi ju yin ge la
1: le se
0: ju tu nia ya bu nia ge li zi ding ar le ya
1: No.